0: செயல ஜம்பா திம்மா வரல்
1: முடிவாரம்பா
0: செய்யல ஜம்பா தில்ல மோ வரல் முடிவா